சிதறும் நின் மிழிகள், காஷ்மீரம் உதிரும் நின் சுடிகள் என்னில் ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு, ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு, ஒரு ஸ்வரமா ஒரு லயமா அருகில் வர அனுமதி அருளூராஜீவம் விடரும் நின் மிழிகள், காஷ்மீரம் உதிரும்